ஆகினவங்க ஜெனரல் கரகத்தின அபரங்க மனங்க சந்தியாகவும் அபரங்க மனங்க சந்தியக்கம் தினம் உங்க குரகுன டைம் சொல்லாங்க இங்கே செஜு நிச்சமனாங்க ரெண்டும் உங்க தைதிராணி அலிய செப்பலி அஜி தலகாரோ அவன் நைரோபி அவன் கென்யா ஆக்கிட்டாங்க தை சொப்பன டும்பு டும்புங்க நையா செப்பலி மிக தை தௌரங்க கெட கடையங்க அலி அமல்கை ஒரு மிக ஹோகிற தையா தை ஜாமை தௌரங்க கெடையு தை குமன தௌரங்க கெட ஹோகிற ஃபியாக்கி ஹிஞ்சிங்க அலிய செப்பலி லுயோ பிரசிடன் அமனோ சாட் அஹந்து சோதன் கோ நானா குரல் குமன தௌரங்க அமனோ ஹந்தோ மரேஷல் முகமது தைதிரி தேவிட்டுனோ கன்னல் கடனி மியோங்க கெட கலாங்க அமல்கை இகோ அபர் கெட்டேங்கிற அபர் கேட்டானியோ நாமரு லுங்கி சன்கா பிரசிடன் ஹபர்ரம் குளி லுங்கி சன்கா அலி குருத்து ஜெய்மியோ திருவாய் தரக கதிரியோ நச்சபலு மிக உங்க கெட்டே கடா அங்கு யோகல் கையா மைகாருவா லுங்க முனோங்க டன் முங்க கஜிடங்க முனோங்க டை லுங்கி சன்கா ஜித்த மாமர் மஹம்பட்டுங்கு டை டன் முங்க அச்சு லுங்க அஜி நம் நாயம் கண்கு கிந்திரமன்கு இங்கே டைச்சாங்க த்ரோசியம் வீஸ் பிரசிடாங்க டை பர்லிமா பண்ண ஆஃப்ரிக்கேன் யோ அச்சு மியோங்கி கிட கடாங்க யோ லுகு பரோடும் ஒவ்வொரும் ஏச்சு அமைரா லிஜோ அச்சோ நம்ம யாமைகா யாருவா நீயும் நீங்கள் கிட்ட எங்க என்ன சுக்குரா லிஜோ ஆக ஃபுரோங்க டை லுங்க முன்னோண்டுங்க நாமைகிறே மியோ கடா இங்கே கிட்ட யாமைகா டை தரங்க யாருவா நீயோ இங்கே டை ஃபுரோங்க டை நாமருகு உண்டு டை டபுள்யூ ஆஃப்ரிக்கா இங்கே ரேடன் போன் யோ யுகா டை சொந்தியோ டன்கோ நாட்டன் நாமியோ சோனா டை ஜிங்கு ஓட்டே டை டியோ டிங்கு நாயல் உண்டு டை யா தாரிகா யோ இங்கே டை டிங் தன்னாச்சாக ஆகிற உண்டு கவிதை ஆன இகோ அபர் கிட்டேங்கிறே அபர்க டன்யோ நாமருகு லுங்கு டைடன் முங்க குள்ளி மினிசருங்க டவுனி காஜோராரு நிலாஃபியா உண்டு டவுலங்க முனையோ டன்யோ டைனாச்சாக மியோங்க கிட்டே கடா சேனா தெரையோ ஆகிரும் ஆகிரும் நாம் கக்கருங்கானுங்க டன்னாட்டை கண்ணாக டன்னாச்சாரன் காய்ச்சனோ டைச்சாக மியோங்க கிட்டே கடா இங்கே குளியோர் டைதரன் முங்க டவாங்க டை ஜோ கிட டை மியோங்க கிட்டே கடா அங்கே இச்சால் நீங்கள் நான் ஐயமாய் கிட டை ஐயமாய் கிட அம்மன் துரோங் துரோங்க கொள்கையாருங்க டைடன் முங்கு நீங்கள் நான் காஜுவானு சித்தனுங்க டைனந்தரன் தெரியுங்க டைனந்தரன் குடிச்சிக்கே தயோ ஆ சித்தன் ஜங்கு இச்சனுக்கா போலியோ மீறி டாத்தலாம் நிறமிங்க யோ முங்கு டை லுங்க கொல்ல டை அதான் முங்கு கிணிக்கிறமன்கு வீஸ் பிரிசிடா அங்கே ஒன்று அங்கே சேனா யோங்கிரும் கீச்சரா லிடி பேசம்டா யோ தேவராஜா ஒன்று கவலிங்கார டிச்சே சொமனோ கஹல்ல மியோங்க கிட்டே கடா யோ அப்பா மியோங்க கிட்டே கடா யோ டிச்சோனோ டை ஜிங்க நாகலுங்க டை திரங்கோ இயன் கிரே ஆப்பா செக்ரட்டரி ஜெனரல் இங்கே டை லுங்க டன் முகலோ நீ காஜுவார அருணில்லா உண்டு டவுலே ஆப்பான்கிறே தேவோ சொப்பனோ டான்வோ டையா டய கேன மியோங்க கிட்டே கடா யோ டியோ நம் ஹைதரமனியோ ஏ இகோ அவர் கிட்டேங்கிறே அவர் எதனையோ நாமருக்கு குவாசன் முக்கலனோ நரம் அல்லாமல் மிகவும் இங்கே கேடுங்க இக்கோ அஜான்ஸ் இங்கே ஹாலுங்க ஏடுவா மிகவுங்க ஹாலுங்க டை ஏடுவாவில் கொடுதான் மடைங்க ஹாலுங்க டவுள் ஆஃப்ரிக்கா ஹாலுங்க ஃபோயு திறன் மிகவும் ப்ரோக்ராம் டினாசியன் ஜினி ஹாலுங்க டை திறன் கிட்டே கார ஆயத்தலகாரு அம்மை அவுண்டு பண்ணிட்டு அம்மையான அண்டியோம் அவன் உண்டு ஒத்தல்ல ராஜீவ் சம்புலு எங்கே அஜய் செப்பலி அடி செப்பல் நீங்கள் ராஜித்திரன் அஜய் செப்பலி யாரும் தயாக்கு முடிங்க கிடை கடா டீங்க கிடை பலே நான் குளி செய்யு டீங்க ஹல்லாம ஹாலுங்க மிக வைத்தா எலும்பு கிட்டே டீங்க கிடை கடா யா குளியோ டிபி டீங்க கிடை கடாங்க ஹல்ல நீ யோங்கா சோ ஹாலுங்க டை மிக உங்க கொள்கா திறன் முங்கே கேன மிக உக்கராயோ இங்காயோ ஹாலுங்க தயித்திரன் கோயி கேரண்ட கல் காட்டு கயிறு வாலிங்க தயித்திரன் கோயி கேன மிக உங்க தயித்திரனி கேரன் கராயோ யோ முங்க லுங்கா குள்ளி மீன் செஞ்சலாம் சேமா சுப்பேர லுங்கி சேனல் டாக்டர் சித்தா யம்பத்தினா பெனி யோ எங்கே டை நாஜர் ஹெடும் வந்தே டை மியோங்க கிட்டே கடா எங்கயோ கிரையான் கிரேச்சோனோ மிக உங்க இக்கேன டை மிக உங்க இக்கேன் மிக உங்க இக்கேன டையா ஹெகனை கராயோ வச்சோனோ மிக இரமோ அங்கே இக்கால் இனமூர் ஹிம்பே இங்கே யார் தோணா டோனங்க கிட்டே கடா அங்கே இக்கேரன் ஹோகிற கண்ணு கிரே டாய் திரங்கோ வாலி இக்கேன் மிக உடு மிக கோயி தாயில் முறை எங்கே டாய் இங்கே தான் கோனா சக உண்டு கவலிங்கான குவாசன் யோ முக்கலானோ மிக சேனா தேரையிரு மிக உங்க கிட்டே கடா அங்கே திறன் கோ ஏச்ச போலி இங்கே டைனாமரோக பருத்தி இங்கே மூலமாக பத்திரிக்கை ஜூசாலி இங்கே கணக்காயம் பேஸ் யோ
yo mu chagni ngi hadran ya chag yo mi ngi kere kadang o dum na maga namdan a wonde da ya bla ngi i chanaga da wonde sous préfecture ngi chanaga bibo pen yo nge da he che poli ngi kere kada yo mi ngi ko tangi kere kada na ta dan yo yo nge da dran ya ruwan de ya lawo dan ngi kere kada ya wadon kindin seri ya wadon dingi kere kada ga anan mi ngi hanga olio yego habar ga tengri habar yo dan yo namru go minister ngeda ye namru fu danga mo jere fo danga namru ko rasi yo ngeda dran go yan chuna ngadan gite dum ngadan mo ga ko ni director ngadan ngulungi chana i chana ga kanabe jambo yo nge da chur dana ko lu demande lungu ngir mu cer ga representant nge du ko lungi UNICEF yego da dran ki yo ki so yo kol ga churu aji la mer yalon da pala wol ni ngal no pala e ci bari ga kam na rohan la ma dingi kete ka da nga kol yo yu dingi mi yo ko tangi kete ka da atar na wonde da ya promise ngana ni wonde kanto ngana ni nga ya dran ya je ngo gi tegre yan dio ci mo ngana ni lungu na je ren ando demande dan mu nge lunga ko le sous préfet wonde departement ngana nge yi chan ga mayo dalla lungi chan ga barka abdu gumsu yo ngara na der dumonde da ci mo ngara ni nan dawna ngam yo nga yataram nangi kiri kada wote habar ngam no tele medene mi gusan ngi ana rama sayena akani yekne kiya hinja ga du kiya ga ya rakayo da ina namul gam ko imbalo ka kabin technique tan mo na kasa ta ni mindiki ga kenna ga hinjire faddo mu koy mu ragano kabin technique.